தாக்கிட்டு தாக்கி திட்ட கிண்ண தாக்கி திறக்க திக்கிட்ட கிண்ண தாக்கி திறக்க தூண் தான் திக்கிட்ட தாக்கி திட்ட கிண்ண